0: إلا كدر فساد خير الخلق أبدت قصائدي وكوني بيا عبدا خديما له سهل ربيت ربا لم يكن قط مثله بفضل الله.
1: FM radio bi nek benno FM radio bi nek ci wetu rond-point bi nek ci commune bi jakarlok tali bi jëm iliport
2: mbokki yini gi diglu
1: benno FM radio bi nek ci wetu rond-point bi nek ci commune bi jakarlok tali bi jëm iliport
2: mbokki
1: benno FM radio bi nek ci wetu rond-point bi nek ci commune bi jakarlok tali bi jëm iliport
2: mbokki yini gi diglu radio bi